0: சொல் குரகை சங்கம் கோபங்கள் தேவர்கள்
1: சங்கம் கோபங்கள் தேவர்கள்

0: Chamber Mavak Layaman, Chabarade Bakum Gulit, Madanganya Gulit, Devna Jenganarika, Tajanali Jarugoan, Chabakase Bakum Gulit, Madanganya Gulit, Devna Jenganarika, Tajanali Jarugoan, Nidakin Malaka Tew, Rubu Binan Lipudi Tew, Malaka Fabla Nipudi, Divesa Jeff and the Jabun. Yobul na bana khuret ngi rugale mun khuret malam jabot gadela set te dun chaman
1: lo bayam
0: hamu bas nari nga jem hamu lal jana nga jem bure ba kep yow jahim te jallago ko bul kharam bulak bas nga wulaw buna bas nan wulaw bul sang changay wulaw li yobulo ko fayaman bulak bas nga wulaw Bulan mas nan gulewul bul sang cangay lulewul li yobulo ko bayaman bur yalla lam lay jekalaj du dat ci def lay jekalaj te sulele do tulalaj sawe nga wax ko bayaman bulewule do manawi saya nambo bu manawi kero nga gis ku joy na way bala kero nga ñam yawon na nga yaram lu sa borom te der yam kat say morom Niri mana masa jawab, ajar mandem kau nau yaman. Kamal mas yo marhiab, jangan lagi ni farni bam. Subal tu dunia nengam, wadanya dunia nyam logon. Kerang umur bin dia pakai, jangan jaga bangku nari fay. Hidup na banyak jer karuai, kau yang udah yang repunang, day wang ini tidak nak far. Wei kau yang anjali di far, wei tadi nari bul di far. Way do anki ak fayaman mas na ngay lekalal daga dara bul ko dilal lum tuti tuti bul jalal kon da nga raw fayaman negam da ngay jende dinar ki meri tunni ki dinar ci ndox mu sel ni dinar aljuma de la fayaman ne manas bul koy ragal nem to ñu lo jaru ragal ngir dem na am tay ngeneel mu ñal ta wax ko fayaman bul fa dama yow sa borom fo man di nek molamo bul sagane ci say morom ngir ñoy sa sere fayaman fo ne mas na ngay xalat ne gat ci rat bu mana fat lo até nang koy mana wat demal di até fayaman fo nek del sa xosi kar muy hal ba muy fese kar bara bi ñoy sa sere far yow mal xiyab bul dekk to nga di ko far bul fa begit def ko ni nar ci liman bul ko di cior bul fa ci fayaman na ngay dakale ci fakir miskin ya ma bul en di leer fe so def ni fek leer o man di jëm fayaman xam nga ma askat alquran xamal ko kep ko yi royan fakir miskin ya andi leen ba ke jotaay fayaman bul jagane degin ma bul dogu ne yakkan ma kepp ku de rekku mas da fek wi na fayaman mura mas yow taxawal ya tulatul kanyani xol jappam loxo na ko mu ngal hey topu toy jaray yaman jappal ma denk bi mas ngir man ragal na ne mas bani dajé ci yow mas yow mal khiyat la ci yaman jappal ma denk bi mas ngir man ragal na ne mas bani dajé ci yow mas يوم الخيام لا تو يمن ما اسمك يا رسول الله نبنا سجن كبي ولا ما يسكو نمبل شئلا الجن كبي فلا يمن ما اسمك يا رسول الله نبنا سجن كبي ولا ما يسكو نمبل شئلا الجن كبي فلا يمن يوم بجاب جبلهم نانا قتب لجيلهم تنا ما اسمك وخلبهم تيدين كنا لوا يمن dengu mas ba fi la yam hatem batay lay beug jëm hatu rasul ga ku yegam te bo ma sa nga yam xara ba mas yegge yam yegam ngu neem ga fa yam ba sant yalla fukki yol ak yar yon fa wa yam julli ci yonen ba bu baax war len ba xol yena firax yam ñana ji waya baax sa waccu way modi yam julli ci yonen ba bu baax warde bako yena fira yaman yena jiwaya ba சாச்சுவாய் மோதியமன் நிழலங்கத்தில திரல் யாக்ஷஞ்ச போத்திலின் திகன் முஜோய் பஜோயுரி பதல் நெடுகலாஜ்ஞவாயமன் அமர செய்தி ஹபீபோ இந்த நிலாக்கொலிகள் முதன்துலே நம் கொதிகள் நெம்மிக்குவை ரக்னிச்சபுள் சகன மிஸ்கின் பயமன் நாசப்பிலேந்திகள் அமர் முல்லன் மஞ்சூல் முறிப்பு கிழேர் அரியார் அமல் லீல சகன் பவாயமன் ஹம் ஜம்மி பெஸ் மாஸ் நிலவு லிசான் கொனையோ ஏவுள் மாஸ் நகை நிலவு மிரம் நயாங்கி பியமன் யொன்னல் சுபாஞ்சு சுக்குராத் யோங்கை நிலவு பனா குரேத் மாலம் சா பைய புதி யோங்கை நிலவு பிவியமன் ஜெல்லு கபாமுன மாஸ் யொன்னல் பபாத்துன மாஸ் யகல் மதீன மாஸ் கென்னலவுல் யாங்கி பியமன் ஜெல்லு கபாமுட்டு விசா நாக்கு யகல் சிலசா சூப்பி மயோனன் இலசா முஜித்லோ பவாயமன் கேரளமாஜன் தபி செபிராலு வியமன் மலம் பிடிங்கம் சென்றதோன் ஜிஷ்ணி ஒன்றேலு பயமன் கேரளமாஜன் யமன் தபி செபீர் அல்லு வியமன் மலம் பிடிங்கம் சென்றதோன் ஜிஷ்ணி ஒன்றேலு பயமன் மலம் கரப் ஜென்யங்குள் மலம் எலவுலன் ஜுகுள் மலம் அசமாசி நிரல் முலகுபாயமன் முனாகில குடேங்குரோன் டிஜோய் டிஜோய் பொன்ன கோச் முகை திஞான் எல்ல திலாய் நாலி மகன் துசையமன் நெம்பின் தகல்ல திருவம் நடர்ஷி குதிகி மையம் புரேன சைதான ரஜீம் சப்பில் மம்பிர்மி சியமன் என்னோ கெலோ பச்சக் புதீஸ் மாலம் பச்சக் பப்பிப்பு நீஸ் மாலம் யரம் வியப்பு தீஸ் நிர்மிர் முதிஸ் மமுதிசன் என்னோ கெலோ பச்சக் புதீஸ் மாலம் பச்சக் பப்பிப்பு நீஸ் மாலம் யரம்ப வெப்பு ஜீஸ் நிர்மிர் முஜீஸ் மமுஜிசன் நிர்மதில் ஜாத் நாகுமாஸ் லீங்கை கலாத் ராம் லம்னம் கொமனவாத் டெமல் மதீன யாக்குமன் சங்கோங்க நிர்மதில் ஜாத் நாகுமாஸ் லீங்கை கலாத் ராம் லம்னம் கொமனவாத் டெமல் மதீன யாக்குமன் மஸ்ஜித்து ஊலுன கெரோக் யொன்னம் பபாத்துன கெரோக் ஜோய மாஸ் ஜோயன் கெரோக் முஜேபுகோ ஜோய் பயமன் ஜோய் பதரவிய பக்கு ஜோய் ஜிதயமன் யசர்தி ஜோய் மலாக்கிர் மலைய ஜோய் நிர்ஜோய் மாஸ் மோன்யமன் மக்மூரு சவ் ஜோய் லலா யா வைலி வைலி வைலி ஆ பா பாய் வைலி ஆ மஜோய் லமாஸ் மோன்யமன் ஜபேர் பனா யா ஜெய்தி யா மாலிகி பாஸ்தடி யா வைலி வைலி யசதி நாக்கு முகம்மது ரசூல் மனம் சங்கப் புதன் ரசூல் பாட்டு நட்டை மங்கியமன் முகைதி குள்ளி கிடி ஜோய் தாவி ஜோய் சக்கிதி ஜோய் சிகிதி ஜோய் கெக்கிதி ஜோய் தாய பசல் மல்பயமன் முகம்மதா ஓமர் காசிம் ஷயிதா வயாஹிமா ரல் மஸ்கிதா இன்னா லில்லாஹி லவஹன் இன்னா இலைஹி ராஜிஊன் தோக்கின் பிஷேத் லம்பஹன் வெர்னாவ் கெரோப் பம்னமவன் யோமல் ஹியாப் யாக்கு யமன் ஜிப்ரீலு தோக்கு நாதியோ தேன் ஐய் வகியு நிட்டாவு திவா சங்கம் லுய் நரகேவு தெய்தே கென் துண்டு சிமன் முகாம் நேர் கம் கொஜகன் தேல்வை ஹலம் லம் கோவகன் தெரை குச்சியும் கொய்ஞான் நவன் dilox di joy fawayaman mabam da jergam ko joxal del xalam lam ko waxon tere ko ci koy ñaan nawon dilox di joy fawayaman na ma ngi ñaan borom metel jile ma tim te moy rasul bu de na gi jeen ta dal ram la na genn hadun ba mu xeer nga bëggaleem sabra la tek ci ko usngim yeesal ko ar talal loxom di tagu top bokk yaman maso di bacci di doxal ñanan du ban noppul wul bu noppulo dafa yesel gëlem ga julli ni la won besam ñanan te lañ xibaat ne taxa na ku na himar ma ngay nuyo kero gi mar mu di ko laaj wamu yaman masna ko yow no tuddu nar منكم مادهمار تسمى بايد كريسار
1: إلى
0: ما سن جبل حبيب خير أول فرق دنيا تخمل ما يندو لكي تجي من ما سجو فرج جوي يا ويل ويل ويل ووي ملاكير من يجوي نرجوي ما سن يمن ما سنهما إنو يزار مدينة من دب زيار من أقوى تيس ندوي نوار أقد تات ما سوي من من أبتي مدينة لاج ترى بيون بديواج نين دفتيو بمون سوج نين دفن من فايا من كن دفتل كن دفتل كن دفتل كن دفتل كن دفتل دل نخل نادي مير أم ندفن داتو إسام من بنمس بخام نيوم دوسو نجيس kulen wagne ci ñu netis di yoy borop lañu melon muna usay mo ci asam la la di laaj mu ñu defon lekk ci naam de lañ bawon ngir ga di joy seen maam jawon ñu bokk wi ma sa timar ba ca kala fekk am jabeer muy sam ak gatt di giir ma jam ci ma amon yaman ñu bokk wi ma sa timar ba ca kala fekk am jabeer muy sam ak gatt di giir ma jam ci ma amon yaman فقال يا أمت الله وبالإله إلا إله إله ورسول الله كيف فات أخبرا مناك فاتمة من لا دق مجوي أغسا أغلو شيء من ينغرنا يا جدنا تنو ربا فتنغنا يا جانا نم نار ينغي واتتنا يا جدنا يا جدنا تنو يول فمتدن ما شوي بيك دينيو كرا يسطن لنيوب سلام بيت النبيوب ما ديري شال الله وخم جبل رواه نيوك موم هم خودتا ديو ترندوم ناكي ينجل بنت بموم هم وردون لكو وخم منا ما سن جبل بنت بماكو في ينجل تيكن وروكو في ينجل كذل ما شمون يمن هم خودوا بالكموي ما شجوي فآيسة جوي ملاكير من يجوي نرجوي ما اسمون يمن ما اسمى فايسة يا أم المساكين ويا أم المآمنون يا شنق بنيه هنم دفن فاب رسول الله من سما قريت بفن ون تغن تجن يغلون فاتنق وخمن دفن فاب رسول الله من سما قريت بفن ون تغن تجن يغلون فاتهم قوامهم دفن شرع لي ربنا سنبور بمك بيوبنا سنغب سنغم يفضلنا قليك سلم ورنوان منا ما أسلو متي دم الفكر هل يكي وقتان ففاتمة جي كن مصر لنم دفن مواخ دم كرال يو بم دمي دفن يو فاتمة نكين يو يني جبير بفن
2: يو إماس بيو
0: ma joy fa fatima fi joy marakir mane ya joy ngir joy mas mon yaman mas na ko fatima tu yow ma ngay ki ngel ci yalla haw salaw ma fatu am ga te yow bu lak fepp fum doxon ma ma so de kawon keron molam yam melon haduna sof lak sabakan dotul dal biladin metti jour ka bamu gel dalati jour ka bamu gal new dalde ko ngani la mel mi mi de ci yang fa yaman ko ron sa ba ñew fi mo mo je ci sulayo ci ñom muna ma xum dem balu muna ko ma sa nga yaman muna du ngel ma ma te ngel santal may ma te ngel waxal mané ma doxalina ko mo yaman metti na bam bankam loxom jallati talalu loxom niraw metti uneki mom haduna sofa na fi man walay ma tim jabal kero gonen ba nelawul madina ken ci nelawul te baba yow ya nga yaman boga kawon be sub kero haduna sofa la yow kero dot la fale mos kero kep ku fale bila dun ken nelawul sax ba bilal nodu di wo khairu rasul waqtu ñew na ya rasul salatu khairu la waxon kero rayon dem ba dalet ababa kay la jitelen dalukabamu yario mbay jitalet yang fayam kharola yonem banalen ababa kerna jitalen dalukabamu yario mbay jitalet yang fayam ababa ker
1: modokaw jajef seigne mam cheikh lo jajef seigne ali ndaye jajef seigne ablaye sambo jajef alhaji daoud gi waxtu yi jotna kagu dorna.